0: அட்டல்லு மாஹும் வலா கல்லுவலிமும் சகிமன் வலா சுயாரின் அல்லாபிமே அந்த
1: சகல் மலா சுலசியாஜு நஜாக்கிபி துனியா துனியா துனியா துனியா உருகுரா பலைத்தலு சியாரு அலபி பஜிஸ்மி அப்சியாரதிகி
0: لكن لساني له كالغضب شوار له الليل وجه الله دين سلام مستوصني كلها من يوم يغتار وهو النجيب الذي في ور خلقته وخلقه خلق اصجاء واسار ولم يجه من سوي الافلاح والبلخاء بسجه

நமஹ குல்வரஹ ராமல் வரானே லபத்ரின் முஸ்லிம் அல்லாஹும் வர்ஃபது ஹிந்த ரசூலுல்லாஹி தர் கில்தாயே இலா மஹியுன் துலாசிமுஹு பஸ்லுன் வபஸ்ன் லிமன் லானு வமன் ஜாரு லஹு மின் அல்ஹில்ம மா யஹ்மி பஷரு அவ் ஜின்னு அவ் மலக்கு وصدر مسخر لهو لدى اللائس